0: தேனிசை அரங்கம்
1: இன்று பூத்த பூப்பட என்று பூக்கும் இந்த காலை பொழுதை எப்பொழுதும் அன்போடும் பண்போடும் நாம் ரசிப்போம். அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்றைக்கு நமக்கு சுகம் மறந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும் என்று நாம் இன்று உள்ள சுகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறக்காமல் இருவோம். யார் நம்மளை வருத்தாலும் நாம் யாரையும் மறக்காமல் இருப்போம். வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நாமவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள், இன்றைக்கு சிறப்பான நாள். 94.5/6 எப்பன் பள்ளி வரிசைகளிலும் வணக்கமாக 7 முதல் 8 வரை உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் ஷோல வாயினவை இந்த நாள் மகிழ்வானதாக அமைய என் இனிய நல்வாட்டுக்கள்.

இன்றைய காலை சிந்தனை. வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைந்து விடுவது போல் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும்.

வழங்கினால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில். 1998 நவம்பர் மாதத்தில் 21 தேதி அன்று வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் உயிரோடு உயிராக. இயக்குனர் சுஷ்மிதா வர்க்கத்தில், திரைப்படத்தில் நடிகர் தல, அஜித்குமார், நடிகை ரிச்சா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்களில் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தை அமைத்தவர் வித்யாசாகர் அவர்கள். பாட்டுக்கு குரல் தருகின்றவர்கள் இசக்கோயில் சித்ரா, ஹரிஹரன் ஆகியோரும்.

0: பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெருது. எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் செய்யும் உதவி மிகவும் உயர்ந்தது. அத்தகைய உதவியின் மதிப்பு கடலை விட பெரியது. The help rendered by those who do not wait the benefit to themselves is, when considered, greater than the ocean. நாம் செய்யும் உதவி சுயநலமின்றி இருக்க வேண்டும். அடிப்பட்ட நல்ல செயல் என்றும் மறக்கப்படாது.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisi Arangam.

0: விருப்பமான உங்களுக்காக உங்களின் முழக்கங்கள் சுபயணம் 8 மணி வரை இன்றைக்கு நாடுக்கிழமை ஜூன் மாதம் 7ஆம் தேதி அனைவருக்கும் இனிமேனால் வண்டர்ஃபுல் டே.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayarangam.

0: फ्री वानुली
1: அனைவருக்கும் எமது ஓரம் ஃப்ரீ வானொலியில் வழக்கமாக இந்த அதிகாலியில் வருக வருக என்று அன்புடன் நாம் தல்வரிக்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோமாம். இன்னைக்கு இந்த நாட்டுக்கிழமை உங்கள் அனைவரையும் அன்புடன் நாம் வரவேற்கின்றோம். மேலும் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி முடுக்க முடுக்க நைன்டிஸ் இனிய நினைவுகளுக்காக அந்த காலத்தில் இருந்த எளிமையான வாழ்க்கை, நண்பர்களுடன் விளையாடிய தெருக்கள், மேலும் காச்சட்டில் பாடல், மேலும்

கசித்த பாடல் கேட்டு மகிழ்ந்த நாட்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குடும்பத்தோடு கிடைத்த அருமையான தருணங்கள் அல்லவா? அனைத்தையும் மீண்டும் மனதில் கொண்டு வரம் நாம் போகின்றோம் அல்லவா?

அமர்களே, இன்று நம்முடைய அமர்களே, இன்றைக்கு நம்முடைய காலை நேரம் மிகவும் சிறப்பான மணிக்கவும் இன்றைக்கு நம்முடைய காலை நேரம் மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் நாம் பயணம் செய்ய போவது நேராக 90s போர்க்காலத்திற்கு. அந்த காலத்தை நினைத்தாலே மனதில் ஓர் இனிமையான புன்னகை மலர்கிறது அல்லவா? அப்போது வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக இருந்தது. சமூக வழித்தளங்களின் அவசரம் இல்லை, ஆனால் சந்தோஷம் மட்டும் நிறைய இருந்தது. நண்பர்களுடன் தெருவில் கால்பந்து ஃபுட்பால் விளையாடிய தருணங்கள், மாலை நேரம் சைக்கிள் பயணங்கள், குடும்பத்துடன் சேர்ந்து தொலைக்காட்சி பார்த்த நாட்கள். மேலும் அந்த காலத்தில் ஃபேஸ்புக் திக்துக்க இல்லை, எவ்வளவு அந்த வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷம் இருந்தது அல்லவா?

அன்பர்களே, அந்த 90s பாடல்கள் வெறும் இசை அல்ல, அவை நம் வாழ்க்கையின் அழகான அத்தியாயங்கள். முதல் காதல், பள்ளி நாட்கள், கல்லூரி நட்புகள், குடும்ப பாசம் எல்லாவற்றிற்கும் பண்ணினையில் பின்னணியில் இருந்தது அந்த இனிமையான இசை. மேலும் இன்றைக்கு அந்த போர்க்கால நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கப் போகின்றோம். உங்களுக்கு பிடித்த 90s பாடல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள், இனிய நினைவுகள் மற்றும் நிறைய மகிழ்ச்சியுடன் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையே கொண்டாட நாம் போகின்றோம்.

0: more happy returns of the day.
1: இந்த கன்னடக்கடவை ஜூன் மாதம் 7ஆம் தேதி அடுத்த படனே நாம் போஜிசா கூற சேர்ந்த திருமதி ஆடகை திருப்படனி பெரியான நபர்களுடைய திருமண நிறைவினாவற்றி நாம் அன்புடன் வடகேட்டு மேலும் மகள் நீவாணி மகன் கிரியன் மேலும் நிவானன் நிவேத் அம்மா பார்வதி சுப்ராயன் மேலும் அஞ்சலி கண்ணன் ஜெயம் உதயம் ஆகியோரின் சார்பில் இந்த வடக்களை கூறுகிறார்கள். சிறப்பாக இந்த படனே நாம் போஜிசா கூறச் சேர்ந்த திரு ஜெயன் பெரியானன் அவர்களுடைய பிறந்தநாளை நாம் அன்புடன் வடகேகின்றோம். அவருடைய மனைவி இலட்சுமி மேலும் பெரியானன் குடும்பத்தார் மேலும் ஜெவின் இசை ஆகியோரின் சார்பில் இந்த வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைக்கு அமோகி உரை சேர்ந்த திரு சீனிவாசன் சோமிநாதன் தனது பிறந்தநாளை நாம் அன்புடன் வழங்குகின்ற மேலும் அருமை மேலும் அவருடைய மனைவி சுசிலா மேலும் தேவன் தேவி சோமிநாதன் பிரான்ஸ் வசித்து வரும் மகள் வினோஷா மேலும் திருமதி மாலா மேலும் லாம்பிச்சு உரை சேர்ந்த அம்மா சிரோன் பாலன் பிரிசிலா மேலும் குமிலா மேலும் பரவீதன் லீனா தனிஷா தனுஷ் சலீனா மேலும் அக்ஷய் மேலும் ரிஷ்மோ உரை சேர்ந்த அத்திசிலா மாமன் ராஜு ஆகியோரின் சார்பில் இந்த வட்டுக்களை கூறுகிறார்கள். சிறப்பாக எந்த படனே நம்மை உரை சேர்ந்த மிரிலா இகம்பால் ஷீலா ஷர்மிலா ஜுவானி லொவினா சித்தி மேலும் திவன் நிஷ்டா நிர்வாணா நிர்வாணி மேலும் முகிலன் சக்கரவாணன் ஆகியோர் குடும்பமுடன் நாம் வழங்குகின்றோம். என்றும் சுயாக்கு உரை சேர்ந்த திருமதி பத்மினி

செவாச்சோம் முகமிட்டு அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் அவருடைய துணைவன் ரோமி, மேலும் புஷினி, கவினா, மேலும் சுயானா அம்மா, மேலும் முன்சாமி கொடுத்தார் ஆகியோரின் சார்பில் இந்த வடுக்களை கூறுகிறார்கள். இன்றும் புத்தது அமலத்தூரைச் சேர்ந்த திரு காசன் நரசிங்கன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடி இருக்கிறார். மேலும் சிந்தி, விஸ்வன்ன, செல்வரசி, சிவானி, புவானன், லோகேஸ்வரி, மேலும் குவிலன் ஆகியோரின் சார்பில்

0: அம்பர்லின் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து உங்கள் பொன்னான நேரத்தை மகிழ்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மேலும் மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை இசை தோன்றட்டும், இனிய நினைவுகள் மலரட்டும், மகிழ்ச்சி உங்கள் வாழ்வில் நீடித்திருக்கட்டும். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்பொழுது இனன்பர் ராஜேந்திர வந்திருக்கின்றார். வணக்கமாக 8 மணிக்கு தொழில் ராகா லல்லபராஜன் காரு.
1: Fine, thank you. வணக்கம் சுந்தரம்.
0: வணக்கம் ராஜேந்திர காரு. வெல்கம் ஆன் ஆர்எம் ஃப்ரீ வானொலி.
1: Thank you very much, Nandri.
0: Wonderful Sunday also.
1: Same to you, my friend.
0: Bye-bye.